0: லங்காவிலாவையும் பாந்தர பாய்
1: FM.LK
2: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட்டு தனின ரித்மைய லைவ் FM.

0: சவசுதுனாய் ஸ்ரீலங்கா ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: livefm.lk